0: இப்பே உங்கிற புரிச்சி விரும்புவோம். டேங் டேங் டேங் நம்ம சும்மாட்டி சொல்லுனோட்ட வீர வீர பீரோ அங்குவேன ஜெல அங்குவேன பிச்சல் அபிச்சல் அபிச்சு பிவாச்சி கோய் சிம்கி குவனே அபிட்டே மி டோனு கோய் பாய் வே சக்கிதாக்கியல் உரையும் கைட்டி விஞ்சு ரெடி மனு டோனே டில மால் கொஞ்ச டுவப்பிங் வெக் வேறு விஞ்ச மல்லேங் ஹலோ ஸ்பீக் எஃப் எம்
1: ஹலோ
0: எஸ்
1: இது நினி
0: அல ரீ மபே இன்கோ நி ரீ நினி
1: அந்த ரீ மல்லேங் நை ரீ குவே
0: ஆ ஃபார் யூ டோ
1: Man Dennis McCauley.
0: Dennis McCauley. Imiru kong de sampling kong.
1: Tiri ariya ya da ka benu ta wati wot.
0: Dennis weri meet makal pe weru tumwe. Wera chari en.